0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு. எந்நேரமும் இந்திய இசை. இப்போது வி பரத்குமார் அவர்கள் பாடியுள்ள முத்துசுவாமி தீட்சிதர் கிருதிகளை கேட்கலாம். முதலில் லம்போதராய என தொடங்கும் வராளி ராகத்தில் அமைந்த கிருதி கண்டச்சாபுத்தாளம்.
2: On Ragam 24/7 DTH, you can now listen to a vocal recital by V. Bharat Kumar. He will present Muthuswami Dikshitar Kritis. He begins with Lambodaraya in Rag Varali, set to Kanta Chaputal.
3: Lambodaraya.

0: அடுத்து தர்ம சம்வர்தினி மத்யமாவதி ராகத்தில் அமைந்த கிருதி ரூபக தாளம்.
1: You can now listen to Dharma Samvardhini in Rag Madhyamavati set to Rupakam Taal.

0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து புதமாஸ்ரயாமி நாட்டகுருஜராக மிஸ்டர் ஜம்பதாளம்.
1: He will now present Budhamashrayami in Rag Natakurinji set to Misra Jambai Tal.

0: ராகம் டிடிஹெச்சில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வி பரத்குமார் அவர்கள் பாடியுள்ள முத்துசுவாமி தீட்சிதர் கிருதிகள். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரமார் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பரதேவதா தன்யாசி ராகத்தில் கிருதி ஆதிதாளம்.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a vocal recital by V. Bharat Kumar. He is accompanied on the violin by M. A. Sundareshwaran and on the mridangam by Thiruvananthapuram R. Vaidyanathan. He continues his vocal recital with Paradevata in Rag Danyasi set to Adi Tal.

0: நிறைவாக பாலகுச்சாம்பிக்கே சுருட்டி ராகத்தில் அமைந்த ஹிருதய ரூபகத்தாலும்.
1: வி பரத்குமார் கன்க்ளூட்ஸ் இஸ் வோக்கல் ரிசைட்டல் வித் பாலகுச்சாம்பிகே இன் ராக் சுருட்டி செட்டு ரூபகம் தாள்.

0: ராகம் டிடிஹெச்சில் இதுவரை வி பரத்குமார் அவர்கள் பாடியுள்ள முத்துசுவாமி தீட்சித்த கிருதிகளை கேட்டோம். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. ராகம் டிடிஹெச் 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு. எந்நேரமும் இந்திய இசை உங்களுக்காக.
1: On Ragam 24/7 DTH, you were listening to a vocal recital by V. Bharat Kumar. He was accompanied on the violin by M. A. Sundareshwaran, on the mridangam by Thiruvananthapuram R. Vaidyanathan. This program was contributed by the studios of All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: பரமபாவன ராமா பூர்வீ கல்யாணி ராகம் ஆதிதாளம் ராம்நாடு ஸ்ரீனிவாச ஐயங்கார் ரச்சனா
1: ஸ்ரீ கே சந்திரராவ் வில் நவ் பிரசன்ட் அ காம்போசிஷன் ஆஃப் ராம்நாட் ஸ்ரீனிவாச ஐயங்கார் பரமபாவன ராமா இன் ராக் பூர்வீ கல்யாணி செட்டு ஆதிதாள்

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது எஸ்ஆர் பத்மாவதி அவர்கள் வீணை வாசிக்கிறார். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக மரச்சியுண்டே என்று தொடங்கும் பட்டணம் சுப்ரமணியர் இயற்றிய அட்டதாள பட்டணத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. வேகடா ராகம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது எஸ்ஆர் பத்மாவதி அவர்கள் வீணை வாசித்துக் கொண்டிருக்கிறார். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இனி சங்கரி நின்னே என்று தொடங்கும் மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை, பந்துவராடி ராகம், மிஸ்ரஜாப்புத்தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: இதுவரை எஸ்ஆர் பத்மாவதி அவர்கள் வீணை வாசித்தார். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம். ராகம் டிடிஹெச், எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி எம் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். உடன் வயலின் வாசித்திருப்பவர் டாக்டர் எம் நர்மதா. நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் சேர்த்தல ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், டி வி வாசன் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். வி நவ் பிரிங் யூ அ வயலின் ரிசைட்டல் பை ஸ்ரீ எம் எஸ் கோபாலகிருஷ்ணன். வயலின் அக்காம்பனிமெண்ட் இஸ் ப்ரொவைடட் பை டாக்டர் எம் நர்மதா. The other accompaniments are Shertala Shri R. Anantakrishnan on the Mridangam and Shri T. V. Vasan on the Ghatam. Nigashil Todakamaha Saranga Raga Varnam Adithalam. The concert begins with a Varnam in Rag Saranga set to Adithal.

இனி கஜானன யூதம் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ராகம் சக்கரவாகம் ஆதிதாளம் லிசன் நவ் டு கஜானன யூதம் கம்போஸ்ட் பை முத்துசுவாமி தீட்சிதர் இன் ராக் சக்கரவாகம் செட் டு ஆதிதாள்.

இனி ஸ்ரீபதே தியாகராஜர் கீர்த்தனை ராகம் நாகஸ்வராவளி ஆதிதாளம். லிசன் நவ் டு ஸ்ரீபதே கம்போஸ் பை செயின்ட் தியாகராஜா இன் ராக் நாகஸ்வராவளி செட் டு ஆதிதாள்.

நேர்கள் இதுவரை கேட்டது எம் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களின் வயலின் இசை. உடன் வயலின் வாசித்தவர் டாக்டர் எம் நர்மதா அவர்கள். ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு வயலின் ரிசைட்டல் பை ஸ்ரீ எம் எஸ் கோபாலகிருஷ்ணன் அண்ட் ஸ்ரீ டி வி வாசன் ஆன் தி கட்டம். திஸ் ப்ரோக்ராம் வாஸ் கான்ட்ரிபியூட்டட் பை ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி ஃபார் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக்.

உன்னிகிருஷ்ணன் ஆன் கடம். ஜெயதி ஜெயதி பாரத மாதா. கமாஸ் ராகம் ஆதி தாளம் திஸ்ர நட. ஃபர்ஸ்ட் ஐட்டம் ஆஃப் திஸ் கன்சர்ட் இஸ் ஜெயதி ஜெயதி பாரத மாதா இன் ராக கமாஸ் செட் டு ஆதி தாளா திஸ்ர நட.

சிற்றும் விழிச்சுடர்த்தான். ராகமாலிகா ரூபகதாளம். நெக்ஸ்ட் இஸ் ராகமாலிகா செட்டு ரூபகதாள. சிற்றும் விழிச்சுடர்த்தான்.

எத்தனை கோடியின் தேஷ் ராகம் ஆதி தாளம். நெக்ஸ்ட் ஐட்டம் இஸ் இன் ராகா தேஷ் செட்டு ஆதி தாளா எத்தனை கோடியில்

வெள்ளை தாமரை பீம் பிளஸ் ராகம் ஆதி தாளம். நெக்ஸ்ட் இஸ் இன் பீம் பிளஸ் ராகா வெள்ளை தாமரை ஆதி தாளா.

தக தக தக தக தக இன்ட்ரோ சிவசக்தி ராகம் ஆதி தாளம் லாஸ்ட் ஐட்டம் ஆஃப் திஸ் கன்சர்ட் இஸ் இன் ராக சிவசக்தி செட் டு ஆதி தாள தக தக தக தக தக இன்ட்ரோ